அடிச்சது காத்து ஜப்ப இருக்கிற தசையத்தை பார்த்து அதுட்டிக்குது ஹாட்டு ஜப்ப ஒதுக்கிற முட்டி என்னை பார்த்து அழகல்ல ஹாட்டு என்னை இழுக்குது அவளோட சேர்த்து மனசில் போட்டு கதை உடச்சிட்டு நுழைஞ்சிட்டானே.

பார்த்தத பார்த்துட்டு மறக்கல, மறந்து சிரிப்ப திரும்ப திரும்ப வழியில கைய பிடிச்சத.